ஹனி போன் ரோஜே விசோ இவகாஷ் டெல்லி ஸ்டேஷன் யோங் அகாஷ்வானி நிமித்தாக குபோர் ஹெக்டேன் ஹிந்தி கோவா சன் மினிட் பின்போட்ஸ் குபோர் ஹெக்டேன் பரங்கோ சன் மினிட் ஹி ஹை போன் ரூ சன் மினிட் ஹெச் எம் யூகனி ஸ்டேஷன் யோங் இ ஹை போன் ரூஷ் பாவ் அப்பன் அப்பன் சாய் பி ஏ ப்ரோக்ராம் நிகனி டிரான்ஸ்மிஷன் யோங் இ நீ ஹெச் எம் அனி கதை டோய் தே போர்கனி தோ அகாஷ்வானி ஜுவாய்